இச்சி ஆகாஷ்மணி ஸ்ரீநகர். காபஜித்த திருமணர் சபத் போஜனவல் சரி தோஸ்த் கிருத்தன் சானி தர்ஃப் ஈத் முபாரக் கபூல். சமயம் மொஹத்தரம் ஈத் ஹுன் சில்சில் சே ஜாரி வலியூ கியா ஈத் போஜோ. ஆகாஷ் மஞ்ச் பேஷ் குலாம் முகமது ஷேக் பண்டபூர், அப்துர்ரஹீம் பட் சதி, கரண் பேஷ் கலாமி வாஸ் மஹமூத்.